0: உன்னை போப்பக்க நீ ஏது ஊருக்காரான்னு கேப்பதல்லத்த ஏது பார்ட்டிக்காரன் யாவன்னு கேப்பல.
1: அது சரி,
0: ஊர்ல சவுலபி சரியில்லைங்க, நீங்க எந்த ஒரு ஜனப்பா, ஒரு பஸ் இல்ல, கரண்ட் இல்ல, ரஸ்தே சரியில்லைந்து ஊர்க்காரல பையுதல்லத்த ஏது பார்ட்டினு யாவன பையுல.
1: பண்டு தேசத்த பிரிட்டிஷ் எங்க ஒருத்து வச்சுட்டு அழைச்சிலு அன்னைக்க ஊர் நடந்த பார்ட்டிக்காரங்க ஒருத்து வச்சுட்டு அங்கிட்ட பேல பேய்ச்சிட்டு போயின்னுட்டாச்சுக்கு.
0: எல்லாம் போயிட்டு அந்த ஊருக்கு மூடி கொடுப்பக்கே பெத்தவும் மிஞ்ச பையன் நோட்டோ
1: அல்லைங்க மாத்திர. ஏது அப்பவனு தங்கட மக்க சாயலிடணும் கேரம் ஆடுவது தப்பா? இக்க நட அவஸ்தனே காம்பலியா?
0: எந்த ஆயிட்டோ நீட அவஸ்தே?
1: உம்ம வந்தவு இம்ம பப்புல பூவி, நீட ஊர்ல சாவாச போண்டவா, ஒரு பஸ் சரியில்ல, கரண்ட் இல்லன்னு வந்த இங்க எல்லாம் தூரியன் போப்ப காச்சி.
0: போ நீனும் எங்கட பைய, நீக்கு வடியா மக்க குஞ்சி கரண்ட் பஸ் இந்ததை பல்லிதாயிச்சு. போ நாக்கே நண்டு
1: செடிஞ்சு வைத்த மாச்சு, வடியா மக்க போனந்து நானே கண்ணு. நாங்கட ஊருக்கு எல்லடனக்கே சௌகரியம் சுத்துமெங்க எச்சுக்கு ஒரு சாய் பக்கிஞ்சுத்துன்னு எண்ணெய் வச்சுக்கே.
0: நாக்கும் வச்சுக்கவையா, பஸ் கரண்ட் நீடன்னுக்கே இல்ல, அந்த இதே ஊர்ல பதுக்கின்றுள்ள.
1: நீனு கணக்கு பரியாத்த மாச்சு, உள்ள விஷயம் எண்ணி வச்சுக்கே. நானும்
0: அதுன எண்ணியன்றுள்ள சாயில் கேளு, நங்கட ஊர்ல இல்ல தந்தது எந்த உண்டு எண்ணு நோட்டணும். ஆனே தேலுக்கு வந்து நாட்டியில சாயல் நட்டி தாய் இல்லையான்னு ஓட்டின்னு போப்பா, காடு பந்தி பொலேர சோதி அந்தன உண்டு ஓட்டிட்டு போப்பா. இன்றது ஒன்றா தண்டா, ஏது ஊர்ல உண்டு இன்னத்து சௌகரியம் எண்ணு நோட்டணும்.
1: ஒந்த நோச்சிங்கு இ பிராணியோட சாவாசவே மனுஷங்க வச்சுக்கவும் நிம்மதி வாச்சோம். பிராணிய தங்கட கிழக்கு இல்லைங்க மாத்திர நாடுக்கு வந்து தொந்தரை மாடுவா. ஆச்சுங்கு மனுஷங்க எச்ச குண்டெங்கு ஆசை தூர்ல. ரிசீவர் இடமாச்சோ.
0: ஹலோ எந்த மீரா, ரோபஸ்டா காஃபி ரேட்டா? அம்மாப்பா நாக்கேன குத்து தார் தக்வரியோ நீங்க, நல்ல கஷ்டாச்சல இது. நானேக்க நோட எடுத்து பாருங்க நீ வண்ணி, நீங்க நீங்க தாரு அதுல வண்டி மிஞ்சா. எந்த கல்பத்தரு ட்ரேடர்ஸா நோட்டி? இது ஏதோ ட்ரேடர்ஸும் அல்ல, இது மாச்சேண்ட மன
1: தார் மாச்சு. அது காஃபி கிஃப்ட் இந்த கேட்டது
0: தாரோ ராங்க நம்பர் கார. ஒரு நோட் காஃபி எடுத்து பாருங்க, நானும் எண்ணி திஞ்சிடணும். ஏது பிராந்தரும் எல்லாம் பரந்தித்தானதோ கல்பத்தரு ட்ரேடர்ஸான்னு கேப்பா. இது மாச்சேண்ட மனதோ பாழாயின் போனித்து லட்டு மிதிச்சிருது. போன் வச்ச ஹன பிறகு பைகளை போற கிஃப்ட். இன்னும் போன் மாட்டோம் படிச்சுடு ஈ குறி.
1: எந்த மாடக்கப்ப மாச்சோ, நாலு பைகளை பையோலும் வச்சுக்கே, பின் எந்த மாடுவாள்னு?
0: எந்த மாடோந்தா அக்கோப்பா, இது கல்பத்திரம் ட்ரேடர்ஸே, கொண்டப்பா ஒரு லோடு காஃபி. இன்னப்ப அரகத்தண்டி பி வெல்கம் தண்ணிருவி, கொண்ட பரடம் காஃபி அக்க கொத்தாப்பா. நான் சென்ஸ்
1: அது இல்லடு மாச்சோ, காஃபி மாறி தரனுக்கே பொல மாடி தரணும்னு எண்ணி திஞ்சனல நானு, சத்தே இல்ல நீடா.
0: அக்குவா எந்த எண்ணிஞ்ச நானாங்க
1: நோட்டங்க துட்டு சரியாச்சுங்கு மாட நான் தண்ணிஞ்சியல
0: பொலை மாடோ திருடு போலைக்கு பந்திஞ்சா நீக்கி தாக்கணே கைலாச கண்டோச்சு.
1: புடுமாச்சு நானே எடுப்பி குடி ரிசீவர், நீ எந்தெந்த ஒண்ணிருத்தேன்
0: ஒன்று போண்டா, நீ எடுக்கண்டா எல்லி புடு. ஹலோ இது கல்பத்தரு ட்ரேடர்ஸ், காஃபில ஒரு பெரிய கொண்ட பாரி, நல்ல ரேட் இடி தக்கண்ணா, ரோபஸ்ட காஃபியெல்லாம். ஓ வச்சிருத்தாளா போனு?
1: தாருந்து கேட்டதே இல்ல மாச்சு நீனு, ஏகிதம் கல்பத்தூர் ட்ரேடர்ஸ் தானிட்டியா? தாரோ என்னோ
0: நீ முண்டத்தீர் போய் அவனே இது அச்ச கண்ணோது சத்தே இல்ல அவன்டா, டிட் ஃபார் டேட்டன் இதுங்கே எண்ணோ.
1: நீ நின்ன நல்ல தார மர பறந்திட்டு எக்க எந்த போ. ம் சரி அதிரடு, நான் என்னது
0: எந்த நீ என்னது?
1: அதே போல மடிச்சிட்டு தப்ப விச்சார
0: பூவி, இதா இல்லி நோட்டு பேப்பர்ல பொன்ற பல ரெக்க கட்டிண்டு ஆகாசத்துல பாரேன்னு பக்ஷரனுக்கே காம்பா நிக்கு.
1: பக்ஷர் என்னக்கே பாரேன்னு ஷூட் மாடித்து அடிக்க உழுப்பிரு.
0: சூழ்ந்து கையுவங்கி நீட ஆசையில ஷூட் மாடித்து அடிக்க உழுப்பியா? ஆகாசத்துள்ள தேனுக்கு அங்க இன்னைக்கு பழம் வந்து இல்ல.
1: அல்ல மாச்சு பொண்ணுண்டிங்கு பால் எந்த நாக்கு பொண்ணு மாடித்து தாத்தீங்க, அது இப்பதல்ல எக்கொலு பேங்க்ல இல்ல.
0: ஓஹோ கஞ்சி திங்க பேங்க் புத்திய பந்து தந்தது மறந்தே போச்சா?
1: ஓஹோ புனாதிய 15 தினத்துல கொண்டு போயிட்டு வச்சது கேனே இல்லையா?
0: எந்த மாட பூய், காலுக்கு பலிச்சுக்கு மண்டைக்கு போறா, மண்டைக்கு பலிச்சா காலுக்கு போறா, சிங்கிள் நம்பர் லாட்டரி கழிக்கணும் கொத்தாச்சிங்க போலக்கீரை எடுத்தோ இந்த பெத்துச்சிடுவியா? எந்த மாடோட எண்ணு
1: நாக்கு வால் இல்லைங்கயோ கையுமாச்சு, நீ அது ஒரு தரித்திர கழிற விஷயம் மாத்திரம் எண்ணண்ட.
0: போடு போடு, நீ அதுண்ட சுத்தி எடுக்கண்டா, அவன் இதுண்ட சுத்தி எடுக்கல. ஆச்சா
1: சரியப்பா, நாக்கெல்லாம் கொத்து நின்னிடக்கடி, எந்தேங்க வந்து எண்ணிட்டு நட ப்ரப்போசல்னா இல்லத்த மாடணும் நீ கச்சிக்கு.
0: செடிஞ்சோ தெமாராய்த்தி, நீ செடிஞ்சு தாமனைக்கு பாரிட்டக்கா அடிக்க மாடோக்கிற யாங் போண்டு. அல்ல போய் மக்க மாவண்டலுக்கு போயிட்டு ஆலையில இருந்து 10 தினம் கழிஞ்சு போச்சலா, தத் மக்கள் மனை மனையே அல்லப்பா.
1: நான் போயிட்டு கூட்டி வந்துடுற மக்களை.

0: ஓஜர் தோட்டத்துல கரையில பாலை பண்ணு புத்தன் உண்டு, ஊக்காடல செக்க பண்ணு கொரிய திந்தன் உண்டு.
1: அதாதா போன் பார்த்து போனா. ஹலோ ஹலோ, ஓ ஆண்டி சாயலுள்ளிரா? ஆ நங்கையில சாயலுண்டு ஆண்டி. தண்டுக்குறி போன் மாடிஞ்சிரா? ஏ இல்ல இல்ல இல்ல, அவன் மடிக்கேரிக்கு போனவன் இங்கு பந்தல ஆண்டி. பப்ப காச்சி அக்குவா தாராயி திக்குந்து எந்த அப்ப சத்தவன் எந்து சைத்தன் சாம்பிரான் எந்து உயிராமா நீடதுக்கு காரை கூட்ட படிப்பிந்து அல்லிஞ்ச. ஓ புனாதி மாடிரா? அக்க வந்து சத்து இல்லையா? எந்த ஊர்லோடு காஃபி கொண்டு பாருந்து எந்தெந்த ஜனைக்குந்து. அதாண்டி ஒரம எக்ஸ்சேஞ்ச் கரட மிஸ்டேக்லு அண்ணனே ஆயிப்போப்பா, நங்க டயல் மண்ணது எல்லெல்லிக்கோ ஆயிப்போப்பது உண்டு. ஏ இல்லப்பா, மாச்சு இஞ்சி தெரியல மண்ணிலு. எக்க நாளே ஆக்கு ஆண்டி, பப்பி ஆக்கு ஆக்கு பாய். தேவளே
0: எந்த போய் தேவள காக்கியண்டுள்ளியா? டார் ஃபோன் மாடி எந்த கத்தை?
1: நீ நந்து கொத்தில தவணனே கழிக்கண்ண மாச்சு. நீடு திசைஞ்சு ஆயிட்டு நான் பொட்டு பரையண்டியாச்சு. துப்பும் கூட இறக்கம் கூட அண்ணனே ஆயிப்போச்சு நாக்கு.
0: எந்த ஆயிட்டு எந்தது
1: புனாதி கோப்பு நோட்டோ? ஒன்னும் அண்ணெல்லாம் எண்ணிட்டு அக்கலே தண்டு குறி போன் மாடினதோ ஆண்டி. நீனு பாய்க்கு பந்தனைக்கு பறந்திட்டு மான மரியாதை எல்லாம் போப்பிஞ்சு திக்க.
0: ஏதா ஆண்டி ரேடியோ பாயிர ஆண்டியா?
1: அதே ஆண்டி, மாச்சுர ஸ்வரத்திரனைக்கு கேட்டது அவங்க இந்த வறந்துட்டே இந்து இந்து கியானம் அடிச்சிலோ. நான் என்ன நீங்க மாடின காலு போரலிக்கோ போய் திக்குந்து இல்ல திஞ்சக்க நீட மான மரியாதை ஹராஜாய் பூப்பிஞ்சது. பாய் படிச்சுன்னு நான் கேட்டியா? நீனு அப்ப சத்தவனை சைத்தானு சாம்ராணிந்தெல்லாம் எண்ணிச்சிலோ ஆண்டிக்கு. நீட கிதாப்ப திஞ்சாய்த்து மதி மதியாயிச்சு நாக்கு. சத்திய மாச்சு மண்ணிலே இஞ்சித்திலேந்து என்ன அதனே நம்புச்சு ஆண்டி. இஞ்சாச்சிங்கு சென்ன எச்சரித்து விவகாரம் ஆடு.
0: ஆச்சா நீட வரதி வாச்சனா அல்ல இங்க உண்டா?
1: ஜட்டி புத்தக்குழு மீசை கொடிக்குழு கழிப்பனோட்டமா?
2: பழம பொம்மாலை கட்டிரா பிரஸ்துதி கூப்பதீர சாரதா நஞ்சப்ப பிஞ்ஞா நாகேஷ் காலூர்.
3: இக்கக்கன செரு ஹாஸ்ய நாடக மறுப்பு. ரச்சனை ஸ்ரீமதி உள்ளியட டாட்டி பூவைய. பிரஸ்துதப்படுத்துவ மடிக்கேரியில தேச்சூரு சங்காதியட சங்கத்திர மக்க.
4: இந்து பேங்குக்கு ரஜ உண்டு, சங்கு மணில் அறாமல் உண்டு.
5: இக்கேலண்டர்னே எல்லி தூக்கடு. ஹெண்டத்தி ஒப்பளு ஹெண்டத்தி ஒப்பளு மனையொழகிதரே நானும் ஒப்ப சிப்பாயி.
6: அல்ல கேட்டீரா?
5: திருட்டு நோட்டு நக்கலும் ஒன்று ஒண்ணுல புத்திரடு.
6: அல்ல நான் காக்குனது கேட்டலையா?
5: கேட்டங்கனே திருட்டு நோட்டியே.
6: நான் கொத்து.
5: இந்த கொத்து
6: பொன்னாள மீது உள்ள ஆசை பக்தி கனிக்கரா பிரீத்தி எல்லாம் சாகித்தியட பெண்ணுலு நீங்கடனுக்கே பாட வேண்ட தொண்டை குறத்து மாத்திர.
5: ஐயோ நானிக்க எந்த கம்மி மாடி அண்ணு?
6: ஒன்று கம்மி மாடித்தில்ல, எல்லாம் ஜாஸ்தியே மாடி துள்ளிரா.
5: ஐயோ தோந்து நீட சாவுன பொண்டிக்க நோட்டிருவி. அச்சிங் நீட பழான முறையில மத்தம் நன்னுண்டு நோட்டு கேல. சரி நீக்கு எந்த அண்டி எந்த அண்ணு?
6: நன்னை எல்லிக்கா சிங்கி பொறுமே கூட்டிட்டு போய் நாக்கி மனருள்ளிலே இஞ்சி இஞ்சி புடிஞ்சி போய்த்து.
5: என்னியா
6: பொறுமே எல்லிக்கா சிங்க கூட்டின்னு போயிட்டு? ஓஹோ அச்ச கண்ணனுக்கு நீங்கட கை காலு கிடுப்பக்கு சுருவாயிருத்தா? ஒடியங்கட ஏழிகளு பொன்னாளுற கைவாடை இப்ப நினைத்து எல்லாரும் பொன்னாள்னா மண்டல பெச்சுண்டு சாக்குவா. அச்சங்கி நீங்களும் உள்ளிரா.
5: சொந்து நாக்கு நின்ன போப்பள்ளிக்கெல்லாம் கூட்டன் சுத்தணுந்து ஆசைண்டு. அச்சங்கி நீடல்லி உள்ள ஒரு மூன்று தோஷத்துலுண்டு நாக்கு நின்ன கூட்டியன் சுத்தக்கு மடி.
6: எந்த எந்த நீரா நாடலி தோஷம் உண்டா? ஓஹோ என்ன அந்த மூடி நோட்டு பப்பக்கா, நீங்க நாடலி ஒரு தோஷவும் கண்டுல, இக்க தோஷ கண்ணனுண்டா? பழியேண்ட ஒரு காதி தக்கு உண்டு உண்டு பப்பக்க மடிவாளண்ட கூழு உப்பனாரிச்சிண்டு அண்ணனாச்சிக்கா.
5: ஐயோ ஐயோ ஐயோ ஒன்று பரிவக்கு நூறு பார்வையால மறையத்தி அடைக்கு தலைக்கு எக்கேங்க குசீலும் மனலிற அண்ணக்கா.